0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர். ஓம் நம சிவாய.
1: நொட்டுஸ்வரம் சங்கரவர ரூபகத்தாள வெஸ்டர்ன் மேஜர் ஸ்கேல் க்ளோஸ் டு சங்கராபர்ணராக கம்போசர் முத்துசுவாமி தீட்சிதர்.

நமஹ சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நமஹ சிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ரிஷகம் ரிஷம் தேவபரிஹ சதவலிஷகம் சதவலிஷம் தேவபரிஹ ரிஷகம் ரிஷம் தேவபரிஹ சதவலிஷம் தேவபரிஹ சதவலிஷகம் சதவலிஷம் தேவபரிஹர் தேவபரிஹ சதவலிஷம் விவி சதவலிஷம் தேவபரிஹர் தேவபரிஹ சதவலிஷம் வி தேவபரிஹிரிதி தேவபரிஹி சதவலிஷம் விவி சதவலிஷகம் சதவலிஷம் விரோஹரோஹ வி சதவலிஷகம் சதவலிஷம் விரோஹ சதவலிஷமிதி சதவலிஷம் விரோஹரோஹ விவிரோஹ சஹஸ்ரவலிஷா சஹஸ்ரவலிஷாரோஹ விவிரோஹ சஹஸ்ரவலிஷாஹ ரோஹ சஹஸ்ரவலிஷா சஹஸ்ரவலிஷாரோஹ ரோஹ சஹஸ்ரவலிஷா விவி சஹஸ்ரவலிஷாரோஹ ரோஹ சஹஸ்ரவலிஷா வி சஹஸ்ரவலிஷா விவி சஹஸ்ரவலிஷா சஹஸ்ரவலிஷா வி வயம் வயம் வி சஹஸ்ரவலிஷா சஹஸ்ரவலிஷா வி வயம் சஹஸ்ரவலிஷா இதி சஹஸ்ரவலிஷாஹ ஓம்
1: ஓம் நமஃ சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org.
2: ஓம் நமஃ சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் shaivam.org, the next program is Shiva Stotras. In this you are about to listen
3: Araganga Kadatara, presented by Sannambal Madhumuth. Thank you.
2: Om Namah Shivaya.

ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமஸ்வாய்.

ஓம் விஸ்வகர்பாய நமஹ, ஓம் புவே நமஹ, ஓம் அபுவே நமஹ, ஓம் பூதத்வாய நமஹ, ஓம் பூனாதீஷாய நமஹ, ஓம் பூதிக்ருதே நமஹ, ஓம் பிராந்திநாசனாய நமஹ, ஓம் பூதிபூஷித சர்வாங்காய நமஹ, ஓம் பூஷயாய நமஹ, ஓம் பூதவாஹனாய நமஹ, ஓம் க்ஷேத்ரஜ்ஞாய நமஹ, ஓம் புவனாதீஷாய நமஹ, ஓம் பூதிதாய நமஹ.

ஓம் கண்டகினே நம, ஓம் குண்டினே நம, ஓம் காரியகோவித விக்கிரமாய நம, ஓம் காலபக்ஷாய நம, ஓம் கலிங்காரணே நம, ஓம்

ஓம் ஜலதப்ளவாதி நம, ஓம் க்ஷணச்சலாதி நம, ஓம் அச்சிந்திய மஹிம்னே நம, ஓம் அச்சிந்தியாதி நம, ஓம் சராச்சர சரித்திரகாய நம, ஓம் சந்திரசஞ்சீவனாதி நம, ஓம் சித்ராய நம, ஓம் உமாச்சாரியாதி நம, ஓம் சதுர்முகாதி நம, ஓம் ஓஜஸ்தேஜோ திதிதராதி நம, ஓம் ஜிதகாமாய நம, ஓம் ஜனப்பிரியாதி நம, ஓம் அஜாதசத்ரவே நம, ஓம் ஓஜஸ்வினே நம.

ஓம் ஜன்ம மிருத்யு பயாபகாய நமஹ. ஓம் ஜீவிதாந்தகராய நமஹ. ஓம் ஜேஷ்டாய நமஹ. ஓம் ஜெகந்நாதாய நமஹ. ஓம் ஜனேஸ்வராய நமஹ. ஓம் திரிவர்க்க சாதனாய நமஹ. ஓம் தார்க்ஷ்யாய நமஹ. ஓம் தத்குணாய நமஹ. ஓம் தந்துவர்தனாய நமஹ. ஓம் தபஸ்வினே நமஹ.

ஓம் வசந்தாய நமஹ, ஓம் விவக்தஜே நமஹ, ஓம் விவஸ்வதே நமஹ, ஓம் வித்வத்தமாய நமஹ, ஓம் ரிஷவர்தனாய நமஹ, ஓம் விவக்தஜாய நமஹ, ஓம் வசந்தாய நமஹ, ஓம் விவஸ்வதே நமஹ.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Rig Veda Sakala Shaka, Mandalam 1, Suktam 88. Thank you.

0: Dear listeners of Shaivam.org, the following is Shukla Yajur Vedam, Karma Shaka, Adhyayam 27.
1: Atha Saptavimsho Dhyayaha Om Shadan Dadbhiravakan Danta Mulair Mrudam Varsvai Istigan Daggishtra Abhyagye சரஸ்வத்யா அக்ரஜிஹ்வன் ஜிஹ்வாயா உத்சாதம் அவக்ரந்தேன தாலுவா ஜக்ஞே ஹனுப்யாமப ஆஸ்யேன விருஷாணமாண்டாப்யாம் ஆதித்யான் ஸ்மஷ்ருபிஹ்

0: மூர்த்னாஸ்தானயித்னுன்னிர்பாதேநாஶனிம் மஸ்திஷ்கேண வித்யுதம் கனீன காப்யாம்.
1: கர்ணாப்யாக்ஷ்ரோத்ரக்ஷ்ரோத்ராப்யாம் கர்ணௌ தேதனிமாதர கண்டேனாபஷ்ஷுஷ்கண்டேன சித்தம் மன்யாபிஹி அதிதிக்ஞேஷீர்ஷ்ணா நிர்ருதின்னிர்ஜர்ஜல்யேன ஷீர்ஷ்ணா சங்க்ரோஷைஃ ப்ராணான் ரேஷ்மாணக்யஸ்துபேன மஷகான் கேஷைரிந்திரக்யஸ்வபாசாவஹேன ப்ருஹஸ்பதிக்ஞே ஷகுனிசாதேன கூர்மான் ஷபைராக்ரமாணக்யஸ்தூராப்யா மிருக்ஷலா.

வயம் பகம் மித்ரமதீதி தக்ஷாமஸ்த்ரிதம் அர்யமணம் வருணக்ஞே சோமாமஸ்வினா சரஸ்வதி.

அன்வேனம் விப்ராருஷாயோ மதந்தி தேவானாம் புஷ்டே சாக்ருமா சுபந்தும் யத்வாஜினோ தாமா சந்தா நமர்வாதோ யாஷீர்ஷன்யா தசனாரஜ்ஜூரஸ்யா.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோ

புரத்தாதிநேண தட்சிணம் பட்சம் விசோத்தரம் அஸ்வேத்தியமேதவியாத்திருணோதவருந்தை லோகாஜாத் நிஷீயத்தை.

எவ்ரிபடி ஃப்ரம் த பிளேட் ஆஃப் அ கிராஸ் டில் விஷ்ணு ஆர் பவுண்ட் பை காமா பிரியங்காடம் சமாலிங்க சுச்சும்பர திலோலுபா மோக்ஷாத் அப்யதி சௌக்கியம் தூ விருந்தா மோகன சம்பவம் பை லுக்கிங் அட் த பியூட்டி ஆஃப் விருந்தா விஷ்ணு ஃபெல் ஃபார் ஹர் அண்ட் ஹீ ஃபர்காட் லக்ஷ்மி அண்ட் ஹீ யுனைடட் வித் ஹர் ஸோ ஹூ இஸ் நாட் பவுண்ட் பை காமா அபார்ட் ஃப்ரம் லார்ட் சிவா he was the only personality who was able to subjugate kama bruhindra paramam sthanam kasya devaihi prashasyate and indra what other beings possess that high region of supreme felicity here parakailasha is described that supreme most region is parakailasha mahakailasha which is beyond vaikunta goloka kandaloka deviloka indraloka brahmaloka which is beyond everything where Paramashiva and Parashakti are being served by crores and crores of ganas and crores and crores of mukta jivas who is that personality is staying in that high region and he is applauded by the deities who are in the lower region the Vaikuntapati Vishnu and Satyalokapati Brahma they applaud him they glorify him and then it says stulam sukshma manopamya மக்ராஹ்யம் குணகோச்சரம் குணஹீன குணாத்யக்ஷ பரம் மாஹேஸ்வரம் பதம் இஸ் கம்ப்ளீட்லி சுத்த சத்வா ஹி இஸ் டிஸ்கிரைப்ட் பை சுத்த சத்வா யஸ் சுத்த சத்வா தே பிரம்ம லோகே தோ பராந்த காலே பராமிருதா பரிமுச்சந்தி சர்வே இஸ் பியாண்ட் த த்ரீ மோட்ஸ் ஆஃப் மெட்டீரியல் நேச்சர் சத்வ ரஜசன் தமசம் and then he is Vishvesham Karuna Karuna Gurum Vishvesham he is the lord of the universe Isham means the lord Vishwa means the universe Vishwanatha Vishveshwara Annapurna Kashi Visalakshi Sameta Kashi Vishveshwara Namaha Loka Lokan the Karanam he is the Karanam of all the worlds if you see Vaikuntha was given as a gift by Parashakti and Paramashiva to Vishnu Goloka was also given as a gift Brahmaloka was given of it as a gift to Brahma Indraloka was given as a gift to Indra. He is the karanam of all the lokas, all the bhuta bhuta bhavishyatcha janakam sarvakaranam. He is the janakam, he is giving birth to all the living entities. Akshara aksharam avyakta, akshara akshara, ksharam pradhanam, amrita aksharam haraha, ksharam pradhanam, the universe is bound to destruction, amrita aksharam haraha, that Mahadeva is represented as the immortal personality. And then dharma adharma everything appears from him only and then he makes a point pratyakshamaya devendra pashya lingam bagankitam bagankitam he says that if you see the linga the bottom part is described as parashakti and then the linga part is paramashiva mahadeva alone is described as worshipped in that with a form and without like that linga represents as anantatva that all pervasive nature of mahadeva that linga so mahadeva is only worshipped like that he is worshipped in the sakala form and the nishkala form he is only worshipped like that oh indra who else is worshipped you will be saying that matra purvam mamakyatam karanam lokalakshanam nastike cheshat param shakram tam prapadya yadichyasi My mother told me that he is the cause. My mother. Oh Indra, my mother told me that he is the cause of all causes, the one cause of everything. There is nothing that is higher than that Maheshwara. Paraat parataro Brahma tat paraat parato Harihi tat paraat parato Ishas tanme mana shiva sankalpamastu. Greater than the greatest is Brahma. But even greater than him is Hari. But even greater than that Hari is Parameshwara Sambashiva tanme manaha. Let my mind focus on that. Shiva Sankalpamastu, focus on that Parameshwara. Parat Parat Parataram. Kaivalya Upanishad says, Ashvalayana Maharshi says, Paratparam Purusham Upaiti Vidvan. How can one attain that Paratpara Purusha? That's how the question is posted. And then the answer comes from Brahmadeva. Umasahayam Parameshwaram Prabham. Everywhere he is described as Paratpara. And Trailokyam Savikarana Nirguna Ganam Brahmadi Retodbhavam Yam Brahmendra ஹுதா ஹுதாஷ விஷ்ணு சஹிதா தேவாஷ்ட தைத்ய தைத்யேஸ்வரா இஸ் த லார்ட் ஆஃப் ஆல் த தேவாஸ் அண்ட் தானவாஸ் இன்க்ளூடிங் பிரம்மா இந்திரா ஹுதாஷன அண்ட் விஷ்ணு ஆல்சோ அண்ட் ஆல்சோ ஹீ இஸ் த லார்ட் ஆஃப் த அசுராஸ் டூ ஸோ தெர் இஸ் நத்திங் தட் இஸ் ஈஷாத் பரம் சம்சந்தி ஈஷாத் பரம் தட் இஸ் நத்திங் தட் இஸ் ஹையர் தென் தட் மகாதேவ்

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

ரிஷகம் ரிஷம் தேவபரி சதவலிஷகம் சதவலிஷம் தேவபரி ரிஷகம் ரிஷம் தேவபரி சதவலிஷம் தேவபரி சதவலிஷகம் சதவலிஷம் தேவபரி தேவபரி சதவலிஷம் விவி சதவலிஷம் தேவபரி தேவபரி சதவலிஷம் வி தேவபரி ரிதி தேவபரி சதவலிஷம் விவி சதவலிஷகம் சதவலிஷம் விரோஹரோஹ வி சதவலிஷகம் சதவலிஷம் விரோஹ சதவலிஷமிதி சதவலிஷம் விரோஹரோஹ விவிரோஹ சஹஸ்ரவலிஷா சஹஸ்ரவலிஷாரோஹ விவிரோஹ சஹஸ்ரவலிஷாஹ ரோஹ சஹஸ்ரவலிஷா சஹஸ்ரவலிஷாரோஹ ரோஹ சஹஸ்ரவலிஷா விவி சஹஸ்ரவலிஷாரோஹ ரோஹ சஹஸ்ரவலிஷா வி சஹஸ்ரவலிஷா விவி சஹஸ்ரவலிஷா சஹஸ்ரவலிஷா வி வயம் வயம் வி சஹஸ்ரவலிஷா சஹஸ்ரவலிஷா வி வயம் சஹஸ்ரவ

ஓம் நமஹ ஓம் ராஜிஷ்ணவே நமஹ ஓம் போஜனாய நமஹ ஓம் போக்த்ரே நமஹ ஓம் பிக்ஷாபுஜே நமஹ ஓம் போஜனப்ரியாய நமஹ ஓம் பூதிமயாய நமஹ ஓம் பிருங்கரட்டினே நமஹ ஓம் பக்தசாதித விக்ரஹாய

ஓம் விஸ்வகர்பாய நமஹ, ஓம் புவே நமஹ, ஓம் அபுவே நமஹ, ஓம் பூதத்வாய நமஹ, ஓம் பூநாதீசாய நமஹ, ஓம் பூதிக்ருதே நமஹ, ஓம் பிராந்திநாசனாய நமஹ, ஓம் பூதிபூஷித சர்வாங்காய நமஹ, ஓம் பூஷயாய நமஹ, ஓம் பூதவாஹனாய நமஹ, ஓம் க்ஷேத்ர

மோகபலதாய நமஹ. ஓம் கண்டாராவாய நமஹ. ஓம் கடப்பிரியாய நமஹ. ஓம் சந்திரபீடாய நமஹ. ஓம் சந்திரமூலியே நமஹ. ஓம் சித்திரவேஷாய நமஹ. ஓம் சிரந்தனாய நமஹ. ஓம் சித்ரேஷபாய நமஹ. ஓம் சித்ரபாகவே நமஹ. ஓம் அச்சலாய நமஹ.

ஜாய நமஹ. ஓம் சதுர்முகாய நமஹ. ஓம் ஓஜஸ்தேஜோ திதிதராய நமஹ. ஓம் ஜிதகாமாய நமஹ. ஓம் ஜனப்ரியாய நமஹ. ஓம் அஜாதசத்ரவே நமஹ. ஓம் ஓஜஸ்வினே நமஹ.

ஓம் ஜன்ம மிருத்யு பயாபகாய நமஹ. ஓம் ஜீவிதாந்தகராய நமஹ. ஓம் ஜேஷ்டாய நமஹ. ஓம் ஜெகந்நாதாய நமஹ. ஓம் ஜனேஸ்வராய நமஹ. ஓம் திரிவர்க்க சாதனாய நமஹ. ஓம் தார்க்ஷ்யாய நமஹ. ஓம் தத்குணாய நமஹ. ஓம் தந்துவர்தனாய நமஹ. ஓம் தபஸ்வினே நமஹ.

ஓம் தேஜோமயாய நம, ஓம் ஸ்தன்யதாயினே நம, ஓம் தருணாய நம, ஓம் அர்த்தகராய நம, ஓம் திக்மாய நம.

நமஹ. ஓம் பிரபவாய நமஹ. ஓம் புருஷாய நமஹ. ஓம் புருஜாய நமஹ. ஓம் பித்ரே நமஹ. ஓம் பிங்களாய நமஹ.

நமஹ. ஓம் சதாசிவாய நமஹ. ஓம் சமாவிருதாய நமஹ. ஓம் சுகீர்த்தஜே நமஹ. ஓம் சின்ன சம்சயாய நமஹ. ஓம் சர்வகாமினே நமஹ. ஓம் சதாபாசாய நமஹ. ஓம் சர்வாயுத விசாரதாய நமஹ.

ஓம் சத்ரு தாபனாய நமஹ, ஓம் சனயே நமஹ, ஓம் சூர்யாய நமஹ, ஓம் சர்வகர்மணே நமஹ, ஓம் சர்வலோக

ஓம் சர்வதேவோத்தமோத்தமாய நமஹ. ஓம் சிவத்யானரதாய நமஹ. ஓம் சசிநாதாய நமஹ. ஓம் சாமுத்ரிகாய நமஹ. ஓம் ஸ்ரீ சண்டிகாதிபாய நமஹ.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், த ஃபாலோயிங் இஸ் ரிக்வேதா சாகல சாக்கா மண்டலம் 1 சூக்தம் 88. தேங்க்யூ.

மித்ரமதீதிம் தக்ஷாமஸ்த்ரிதம் அர்யமணம் வருணக்ஞே சோமாமஸ்வினா சரஸ்வதி.

ஆதித்யைரிந்திரசகாணோ மருத்பீரஸ்மப்யம் பீஷஜாகாரதே யஜ்ஞஞ்சானஸ்தன்வன் ச பிரஜான்.

0: ஸ்தியாஹ வசூரக்னிர்வசுஸ்ரவா அச்சாநக்ஷித்யுமத்தா மக்னேரயிந்தாஹ தந்த்வா ஆஶோதிஷ்டதீதிவஸ்ஸும்நாயானூனமீமஹே சகிப்யஹ இதி சப்தவிம்ஷோத்யாயஹ. ஓம்
1: ஓம் நமஶிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya. Dear listeners of Shaivam.org, the next program you are about to listen is Spiritual Discourse. Title is Aksharamanamalai. Presented by Sri Nochur

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் shivam.org, the next program is Yoga, Spiritual Discourse. In this, you are about to listen Sadhana, presented by Sri Ramakrishnan. Thank you. Om Namah Shivaya.
1: ஸ்ரீ குருப்பியோ நம. ஹரி ஓம். ஓம் சகனாவவது சகனோத்னக்து சகவீரியங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. தபஸ்வாத்யாய ஈஸ்வர பிரணிதானானி க்ரியா யோக சமாதி பாவனார்த்த க்லேஷ தனூகரணார்த்தஸ்ச அவித்யா ஸ்மிதா ராக த்வேஷா விநிவேஷாஹ பஞ்ச க்லேஷாஹ அவித்யா க்ஷேத்ரமுத்தரேஷாம் ப்ரசுப்த தனு விச்சின்ன உதாராணாம் அநித்யா சுசி துக்க அநாத்மசு நித்ய சுசி சுகாத்ம க்யாதிர வித்யா திக் தர்ஷன சக்தியோ ரேகாத்ம தேவ அஸ்மிதா துக்கானுஷயி ராக துக்கானுஷயி த்வேஷஹ ஸ்வரசவாஹி விதுஷோபி ததா ரூடோ விநிவேஷஹ தே ப்ரதிப்ரசவஹேயாஹ சூக்ஷ்மாஹ ஹேயாஸ்தத்வ்ருத்தயஹ க்லேஷமூலகர்மாஷயோ த்ருஷ்டாத்ருஷ்டஜன்மவேதனீயஹ சதி மூலே தத்விபாகோ ஜாத்யாயுர்போகாஹ தே ஹ்லாதபரிதாபஃலாஹ புண்ணியபுண்ணிஹேதுத்வாத் பரிணாமதாபசம்ஸ்காரதுக்கைஹ குணவ்ருத்திவிரோதாச்ச துக்கமேவ ஸர்வம் வேகினஹ ஹேயம் துக்கமநாகதம் த்ருஷ்யோஹ ஸம்யோகோ ஹேயஹேதுஹ.

அகும்சஸ்தரஸ்மிஸ்தயஜ்ஞமுகமேவாவரந்தே திபதிஸ்தாதாத்யஸ்தேதி நைனம்.

ஆத்வாத்மிருதவோ வர்த்தயந்தி விஸ்வாதிஷ்டைவைன மிருதுதிஷ்டதி.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Srikanda Bhashyam presented by K.S. Mageshwaran Nambudiri.
2: Yet Sarvajnyatvadi Vishishtam Ashtavidhana Adhikaranam Shivatattvam Tadeva Jagatkaranam Brahmai.
3: Iti Sutra Arthaha Varanita. Yet Sarvajnyatvadi Vishishtam Janmadhyasya Yataha Iti Kaluktam Janmadhyasya Yataha Bhavati Kutaha Bhavati Sarvajnyatvadi Vishishtam Tat Swarupam. சர்வஜ்ஞத்வாதி விசிஷ்டம் ஸ்வரூபம் ஜெகஜன்மாதி காரணத்துவ பிரதிபாதக வாக்கியபியா. ஜெகஜன்மாதி காரணமாக எது தெரியறதோ அது எப்படி எப்படி தெரியறது? சர்வஜ்ஞத்வாதி விசிஷ்டமா தெரியறது. சரி, சர்வஜ்ஞத்வாதிகம் தஸ்ய ஸ்வரூப லட்சணம். அது ஜெகஜன்ம பிரதிபாதக வாக்கியை அவகமியது. சர்வஜ்ஞத்வாதி விசிஷ்டம் அஷ்டாபிதானாதிகரணம் சிவதத்துவம் ததேவ ஜெகத் காரணம் பிரம்மே இத்யுச்சதே. அஷ்டாபிதானாதிகரணம் அது என்ன? அபிதானம் இத்யுக்தே சம்யா நாம. எட்டு பேர்கள் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு, ஏற்கனவே வந்தது. அப்புறம் பாஷ்யக்காரரே உத்தம் போவோம். பவ சிவ சர்வ பசுபதி பரமேஸ்வர மகாதேவ ருத்ர சம்பு பிரபிருதி பர்யாய வாசக சப்தசார பிரகாசித பரமசிவ பரமமஹிம விலாசஸ்யான்னு இருக்கு. பரமமஹிம விலாசஸ்யான்னு இருக்கு. ஆறு அஷ்ட எட்டு பிரபதித்தஸ்தி ததாபி ஷண்ணாம் நாம்னாம் முக்கியத்துவம் இது பாதி. சர்வஜ்ஞத்வாதி விசிஷ்டம் அஷ்டாபிதானாதிகரணம் அஷ்ட அபிதானானாம் வாசகசப்தானாம் அதிகரணம் அது சம்ஞி அர்த்தம். அஷ்டானாம் நாம் சம்யா சம்யானாம் சம்யி. தத் கிமர்த்தம் அத்திர உக்தம் இத்துக்தே, கஷ்டன பிரஷ்னா பூர்வபக்ஷனா கிருதா. லக்ஷ்யமேவ ந ஜ்ஞாயதே ததானி லக்ஷணம் கதம் வயம் சங்கமயாமஹ. இப்போ நீங்கள் ஜெகத்காரணத்துவம் இது லக்ஷணம் சொல்கிறீர்கள், ஆனால் அது இந்த ஜெகத்காரணத்துவத்தினுடைய சமன்வயம் எந்த தர்மியில் பண்ணணும் என்றது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? லக்ஷ்யம் இப்போ கந்தவதி பிருத்திவி இத்தியத்திர கிளேஷோ நாஸ்தி. பிருத்திவி என்றது எதுன்னு லோகத்தில் தெரியும். உஷ்ணஸ்பரிசக தேஜா எத்திர கிளேஷமாக நாஸ்தி. தேஜஸ் என்றது என்னதே லோகத்தில் தெரியும். தத்திர உஷ்ணஸ்பரிசா அஸ்தி கலு அஸ்தி ஸ்வயம் பரீட்சிதும் வயம் பிரபவாம. பரந்து பிரம்மா இது லோகப்பிரசித்தம் வஸ்து நாஸ்தி. உபனிஷதா ஏவ அவகந்தவியம். தரி லக்ஷ்யமேவ சாமானிய ரூபேணாபி ந ஜ்ஞாயதே தஸ்யாம் தசாயாம் பவதா ஜகத்காரணத்துவம் லக்ஷணம் உச்சதாம் எத்கிமபி லக்ஷணம் உச்சதாம் வயம் கதம் தஸ் தத் கஸ்மின் லக்ஷ்யே யோஜனீயம் இது கதம் அவகச்சாமஹ இது பிரஷ்ன கிருத கலு. தஸ்ய கா பரிஹாரா இதானீம் வக்தவ்யா. தஸ்ய பரிஹாரா சூசிதா. கதம் லக்ஷ்யம் கேனாபி ரூபேண அஸ்மாபிர் ந ஜ்ஞாயதே இதுனா ஏதாதச சப்த பிரதிபாத்யத்வேன உபனிஷத்சு ஞாயதே கலு. போரும் ஏதாதச சப்த பிரதிபாத்யம் யத் வஸ்து தத் வஸ்து உபனிஷத்சு ஜகத்காரணத்வேன பிரதிபாத்யதேன வா இது பரீட்சணியம். பிரதிபாத்யதே லக்ஷண சமன்வயம் ஆயிடுத்து ஜாதம் கலு. ஏதாதசை சப்தைஹி உபனிஷத்சு வா புராணேஷு வா ஆகமேஷு வா கிஞ்சித் பதார்த்தா கஷ்டித் பதார்த்தா ஜெகத்காரணத்துவேன பிரதிபாத்தியதே வா நவா பிரதிபாத்தியதே தரி அஸ்மதுக்தம் லக்ஷணம் தத்ர சமன்விதம் இது வக்தும் சக்கியதே. ததர்த்தம் உக்தம் அஷ்டாபிதானாதிகரணம் சிவதத்துவம் ததேவ ஜெகத்காரணம் பிரம்மே இத்யுச்யதே ஏவஞ்ச ஏதாதச சிவாதி சப்த வாச்யத்வேன ரூபேண லக்ஷ்ய பரிஜானம் பிரதமதஹ பவதி. ஏதர்த்தம் உபனிஷத் தாத்பரிய விசாரஹ நாபேக்ஷிதே. சிவஹ இது சப்தஹ சிவசப்த கலு அயம் தஸ்ய கஷ்டன வாச்யார்த்தோ வர்த்ததே ஜாதம் தாவதா லக்ஷ்ய பரிஜானம் ஜாதம். ஸ்வரூபம் ஞாதவயம் பஷ்யாத் ததர்த்தம் பரிச்சாயனார்த்தம் தடஸ்தலக்ஷணம் உச்சதே ஸ்ருத்யா. தஸ்ய சமன்வயம் தத்ர கர்த்தும் சக்யதே. ததப் பரம் சர்வஜ்ஞத்வாதிகம் யதா ஸ்ருத்யா ஏவ உச்சதே தத் ஸ்வரூபமபி அவகந்தும் சக்யதே. ஏவம் ரீத்யா லக்ஷண பிரயோஜனம் அஸ்தி. சம்யக் தத்ர பூர்வபக்ஷகஹ சித்தாந்தகஹ இதி இதம் அபேக்ஷதே.
2: ஆனந்தாதீனாம் அத்ரேவ தர்மாணாம் பரிவசானம் சம்பவதி.
3: ஆனந்தாதீனாம் தர்மாணாம் அபி ஆனந்தாதயஸ்து தர்மா தேஷாம் தர்மாணாம் சர்வேஷாமபி அஸ்மின்னேவ ஏகஸ்மின் தர்மணி பர்யவசானம் சங்கிரஹ கர்த்தவ்யா. ஆனந்த பிரம்மா ஞான பிரம்மா அப்படி இல்லை. இந்த ஒரே ஒரு வஸ்து ஜெகத்காரணமாக தெரியக்கூடிய ஒரே ஒரு வஸ்துவில் ஆனந்தாதி தர்மாணாம் அத்தைவ பர்யவசானம் பரீட்சாயாம் கிருதாயாம் சர்வேபி அசைவ தர்மா இது அக்ரே விசாரோ பவிஷ்யதி கலு. तर्हि तत्र पर्यवसानं भवति विचारेण अस्माभिः पर्यवसानञ्च कर्तुं शक्यते. अस्ति तत् अस्ति क्रमेण आगच्छति आगच्छति तद् सर्वत्र शङ्कापरिहारास्तु इतोपि कर्तव्याः. इदानीं लक्षणत्वमेव न सम्भवति इति यदुक्तं तस्य इत्यादि सामान्य आपाततः उत्पन्नानां प्रश्नानां परिहारस्तु जातः तावदेव.
2: सर्वज्ञत्वं नित्यतृप्तत्वम् अनादिबोधत्वं स्वतन्त्रत्वम् आलुप्तशक्तित्वम् अनन्तशक्तित्वं च इत्येतानि सर्वज्ञत्वादीनि.
3: सर्वज्ञत्वादिविशिष्टम् इत्युक्तं सर्वज्ञत्वादीनि इत्युक्ते षडङ्गानि षडङ्गानि इति प्रसिद्धम्. एते षडङ्गानि इति व्यवहारः वर्तते. इद् आगमङ्गल् कडयाद इद् सर्वज्ञत्वं नित्यतृप्तत्वम् अनादिबोधत्वं स्वतन्त्रत्वम् अलुप्तशक्तिमत्वम् अनन्तशक्तिमत्वं चेतानि परमेश्वरस्य षडङ्गानि इति वर्तते. स्वरूपान्तर्गताः धर्माः इत्यर्थः. स्वरूपे नित्यं विद्यमानाः धर्माः इति अङ्गं नाम तावदेव विवक्षितम् इति एते अत्र ग्राह्यानि. स्वरूपं स्वरूपप्रतिपादनाय तत् स्वयमेव उक्तस्य विवरणं. सर्वज्ञत्वादिविशिष्टान् सुन्नर्लिया आदिशब्देन के ग्राह्याः इति स्वयमेव उक्तं तावदेव. वर्तन्ते अवश्यं.
2: अपरोक्ष अनपेक्षित बाह्यकरण निष्कलङ्क बाह्यकरण निष्कलङ्क अनुभव विषय निखिल वस्तुत्वं इह सर्वज्ञत्वम्.
3: नित्यापरोक्ष अनपेक्षितबाह्यकरणत्वम् एकं विशेषणं. नित्यापरोक्ष अनपेक्षितबाह्यकरण निष्कलङ्क अनुभव विषय नित्यापरोक्षः नित्यापरोक्षः अनपेक्षितबाह्यकरणः निष्कलङ्कः यः अनुभवः तद्विषय निखिलवस्तुत्वम् इह सर्वज्ञत्वम्. इदानीं कुत्र समन्वयो भवति? सर्वज्ञे समन्वयः कर्तव्यः खलु. सर्वज्ञत्वं निखिलवस्तुत्वम् इति परिवसानं क्रियते कथम् इत्युक्ते विग्रहो वक्तव्यः तद्वत्. यस्य परमेश्वरस्य यः अनुभवः तस्य अनुभवस्य निखिलं वस्तुविषयः तर्हि सर्वविषयकज्ञानवत्त्वं सर्वज्ञत्वम् अदल पुरुषावनुल्ल सर्वं ये जानाति इत्युक्ते निखिलवस्तुविषयकज्ञानवान् अयं निखिलवस्तुविषयकज्ञानवत्त्वं वर्तते इति. निखिलवस्तुविषयकज्ञानम् एन्द्रद् எப்பேற்பட்ட ஞானம் பரோட்ச ஞானமா அபரோக்ஷ ஞானமா கேட்டா அபரோக்ஷ ஞானம் சொல்லணும் இல்லையா? அதர்த்தம் நித்யாபரோக்ஷத்துவம் இது விசேஷணம். அந்த அனுபவம் எப்படி வந்தது ஏதாவது எந்த காரணத்தினால வந்ததுன்னு கேட்டா மனசு ஒத்துருக்கா பரமேஸ்வரஸ் மனஹ அஸ்தி இது அங்கீகிருதம். பாஹ்யகரணம் அபேட்சித அதுக்காக பாஹ்யம்னு போட்டிருக்கா. பாஹ்யகரணங்கள் அபேட்சிதமா இல்ல அந்தக்கரண மாத்திரேன உற்பத்தியமானம் ஞானம் இதம். நித்ய அபரோக்ஷ நித்யாபரோக்ஷம் நித்யம் ஞானம் இல்ல நித்யா நித்யம் அபரோக்ஷம் யஞானம் நியமேன அபரோக்ஷம் அனபேக்ஷித பாஹ்யகரணம் நிஷ்கலங்கம் தோஷரஹிதம் நிஷ்கலங்கம் நிஷ்கலங்கமான எந்த ஒரு அனுபவம் உண்டோ தாதுஷ அனுபவ விஷய நிகில வஸ்துத்வம் அபி அனுபவ அனுபவம் பிரதி விஷயீபூதம் நிகில வஸ்துத்வம் யஸ்ய சஹா சர்வஜ்ஞஹ सर्वज्ञः तदेव सर्वज्ञत्वम्.
2: यः सर्वज्ञः सर्ववित् यस्य ज्ञानमयं तपः इत्यादिभिः इदं ब्रह्मणः सिद्धम्.
3: यः सर्वज्ञः सर्ववित् यस्य ज्ञानमयं तपः इत्यादि इत्यादि श्रुतिः. सर्वज्ञः सर्ववित् निल्क्रिया विशेषज्ञानवान् इत्यस्ति. सामान्यज्ञानं सर्वस्यापि भवति.
2: विशेषज्ञानम् इत्युक्ते निष्कलङ्कं
3: निष्कलङ्कमिल्ल तत्तद्रूपेण सर्वविषयकज्ञानं சர்வஜ்ஞத்வவ்யவஹாரப்ரயோஜகம் இருக்கு. சர்வவிஷயகஜானம் சர்வஜ்ஞத்வவ்யவஹாரப்ரயோஜகம் இல்ல தெரியாதா? தத்தத் ரூபேண சர்வவிஷயகஜானம் சொல்லணும். அன்யதா சர்வேபி சர்வஜ்ஞானம் கதம் சர்வம் சர்வம் இத்யுக்தே அர்த்தம் புரியறது இல்லையா? சரி துவம் சர்வஜ்ஞா ஜாதா சர்வசப்தஜன்ய உபஸ்திதி விஷயக்கஹ சர்வம் சர்வபதஜன்ய உபஸ்திதி விஷயக்க சர்வம் தானும் ஜாதா ஹலு தவ உபஸ்திதி தரி சர்வம் ஜாதம் இது ஏவம் சார் அத்த तत्तद्रूपेण इति वक्तव्यं प्रमेयम् इति पदं श्रुत्वापि सर्वज्ञत्वं भवति प्रमेयत्वेन रूपेण सर्वं प्रमेयं खलु अतः एतादृशं सर्वज्ञत्वम् अस्ति सर्वेषां वर्तते परन्तु इदम् अयं सर्वज्ञः इत्येवं व्यवहारे प्रयोजकं न तत्तद्रूपेण अवगन्तव्यम् अतः यस्सर्वज्ञः सर्ववित् इत्यत्र इदं तर्कसङ्ग्रहदीपिकायामपि उदाहरणम् इदं वाक्यम् ईश्वरसिद्धौ दीपिकायां नास्ति वा अस्ति इति भाति ईश्वरसिद्धौ श्रुतिरपि प्रमाणं यस्सर्वज्ञः सर्ववित् इत्यादि श्रुतिर्मानम् इत्युक्त्वा सर्वज्ञः सामान्यरूपेण सर्वज्ञानवान् सर्ववित् विशेषरूपेण सर्वज्ञानवान् इत्युक्तम् अन्यथा सर्वज्ञः सर्ववित् इति पौनरुक्त्यं भवति सर्वज्ञः इति यदुक्तं तदेव सर्ववित् इत्यस्यापि अर्थः अतः पौनरुक्तिवारणाय सर्वज्ञः इत्युक्ते सामान्यरूपेण सर्वज्ञानवान् सर्ववित् इत्यस्य विशेषरूपेण सर्वज्ञानवान् अर्थं पणिनः
2: अनेन सकलचेतन बहुविध कर्मफलभोगानुकूल तत्तच्छरीरनिर्माण उपाय सामग्री विशेषज्ञं ब्रह्मनिमित्तम्
3: ब्रह्मणः निमित्तकारणत्वम् इदानीम् उक्तम् वस्तुगत्या निमित्तकारणम् उपादानकारणं च भवति इति समर्थनीयम् अभिन्ननिमित्तोपादानकारणत्वम् इति वर्तते अस्माकं मते तर्हि इदम् अभिन्ननिमित्तोपादानकारणत्वम् अद्वैतमतेऽप्यस्ति शैवमतेऽप्यस्ति विशिष्टाद्वैतमतेऽप्यस्ति माध्वमते नास्ति नैयायिकवदेव नैयायिकानां मते ईश्वरस्य निमित्तकारणत्वमेव किल अस्ति बीजाय इत्यस्य निमित्तकारणाय इति भ्रमिकगुडा वेदान्तं पठिच्छ ब्रह्ममन्त्रं भयन्त्रं निमित्तकारणाय इत्यर्थः उक्तावलिकारपुटिकः इदानीं किं भवति परमेश्वरस्य एकस्यैव उपादानकारणत्वं निमित्तकारणत्वं च उपपादनीयम् अत्र किं लिखितम् अनेन सकलचेतन बहुविध कर्मफलभोगानुकूल तत्तच्छरीरनिर्माण उपाय सामग्रीविशेषज्ञं ब्रह्मनिमित्तं भवति ज्ञानवत्वेन निमित्तकारणत्वम् अर्थं सृष्ट्यनुकूलज्ञानवत्वेन निमित्तकारणत्वम् इत्युक्ते निमित्तकारणता अवच्छेदकमन्यत् उपादानकारणता अवच्छेदकमन्यत् ഒരു രീതിയിൽ നിമിത്തകാരണം ഇന്നൊരു രീതിയിൽ ഉപാദാനകാരണം ചൊല്ലില്ല അതാ ശാസ്ത്രീയ ഭാഷയിൽ ചൊന്നാൽ നിമിത്തകാരണതാവച്ഛേദകം സർവജ്ഞത്വം സർവജ്ഞത്വന രൂപേണ സാ നിമിത്തകാരണം അന്യന രൂപേണ ഉപാദാനകാരണം ഉപാദാനകാരണം എപ്പിടി ചൊല്ല പോരാ അപ്പുറം ഇപ്പൊ സകല ചേതന സകലേയ ചേതനാ തേഷാം ബഹുവിധ കർമ്മഫല ഭോഗ തദനുകൂലം കിം തത്തച്ഛരീരം एवमेवं तन्निर्माण उपाय सामग्री विशेषज्ञत्वं परमेश्वरस्य कथं निर्माय कीदृशं कस्य कीदृशं शरीरम् इतः परं दातव्यम् ज्ञानमस्ति विशेषज्ञत्वं ब्रह्मणः वर्तते तादृशविशेषज्ञत्वेन ब्रह्मनिमित्तकारणम् इत्युच्यते एवम् इप कुलालः घटं प्रति निमित्तकारणम् इति कुतः उच्यते अद् पण्डदक् अवनुक तेरियुम् अरिव वचन्तुदाने निमित्तकारणं चोल्रद् तदेव तस्मात् निमित्तकारणम् इत्युक्ते कर्ता इति कः उच्यते लोके तेरिञ्जु मण्ड्रवन् शृणम् कण्डिपा अपिता शृणम् मुख्यं कर्तृत्व मुख्यः कर्तृत्वव्यवहारः एङ्गे इरुक् तेरिञ्जु मण्ड्रवन् तदा इरुक् पाककृतः इदं कर्त सूपकर्तव्यः इति कृतम् अनन्तरं प्रकारान्तरं जातं किम् अवियल् जातं साम्बार् कर्तव्यम् इति चिन्तितम् अवियल् जातम् इति मन्यताम् इदानीम् अहम् अवियल् कृतवान् इति व्यवहारः मुख्यः नास्ति साम्बार् कर्तुमेव चिन्तितम् अवियल् जातं न पण्डिनेन चलकूडा तेरिञ्जु पणल पुरियुदिल्या तत् कर्तुम् अपेक्षितं ज्ञानं सम्पाद्य तदर्थं बुद्धिपूर्वकं कृतं चेत् मया कृतम् इति व्यवहारः अन्यथा जातम् इति व्यवहारः एवमेव श्लोके अतः तद्विषयकविशेषज्ञानवत्त्वं कर्तृत्वव्यवहारे प्रयोजकम् इदानीं लोकव्यवहारं कामिच्छामि अवदा विलयटका सुल्ले अवदा शास्त्रे तथैव उदाहरणं कुर्वन्ति विनायकं प्रकुर्वाणः रचयामास वानरं निर्गत् विनायकं प्रकुर्वाण विनायकने विनायकरुडय प्रतिमे पठनं नेनचिन्द मण्ण पोट्टु अद् स्वाभाविकम् इल्लया वानरं मादिरि आयिट्टे वानरः जातः इत्येव पण्डिनेन सुल्लकूडादु सुल्लुवा एन सत् मया वानरं कर्तुमेव मया यत्नः कृतः इति वदेत् पश्चात् तत् कपटं अद् कपटव्यवहारः अतः तत् सृष्ट्यनुकूलज्ञानवत्त्वेन कर्ता इत्युच्यते कर्ता निमित्तकारणं खलु तर्हि जगत्कर्तृत्वेन रूपेण परमेश्वरः निमित्तकारणं कर्तृत्वं नाम உபாதான கோச்சர அபரோக்ஷ ஜான சிகீரிஷா கிருதிமத்துவம் கர்த்தத்துவம் நியாயசாஸ்திரத்தில் இருக்கு, அதையும் எடுத்துக்கலாம். சிகீரிஷா இருக்கணும், கிருதி இருக்கணும், எல்லாமே இருக்கணும், ஞானம் இருக்கணும், உபாதான கோச்சரம் அது எது எது பண்ணணுமோ தஸ்ய உபாதான விஷயகம் அபரோக்ஷ ஜானம் சர்வம் சர்வ விஷயக ஜானம் தத் கதம் கர்த்தவியம் இது ஜானம் ததர்த்தம் இச்சா ததர்த்தம் பிரயத்னஹா இதெல்லாம் இருந்தால் கர்த்தான்னு சொல்லுவோம். சரி, இதம் கர்த்திருவ விவகார பிரயோஜகம், அது பரமேஸ்வரன்கிட்ட இருக்கிறதுனால அவர் கர்த்தா என்ற நிலைமையில நிமித்த காரணம் சொல்லுவார். கர்த்திருவன ரூபேண நிமித்த காரணம் இது விவகரியதே இத்தியுக்தம். உபாதான காரணத்துவ விஷயக நிரூபச்சாரஸ்து பஷாத் கர்த்தவிய அஸ்து அத்திர ஸ்தாபயம்.
4: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.